0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்

0: காலை 7 மணி ஆகிவிட்டது. ஆரம்ப வானொலியின் பிரியமான ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த இனிய இனிய செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம்.
1: தேனிசை அரங்கம்

இந்த செவ்வாய்க்கிழமை காலை உங்களுக்கும் புதிய நம்பிக்கையும் இனிய புன்னகையையும் தரட்டும். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் 2nd, வைகாசி மாதத்தின் 19th நாள். இது உங்கள் RM3 வானொலி 94.6, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் அன்றாடம் காலையில்

0: நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சியை கேட்பீர்கள்.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.

இதோ எமது நிகழ்ச்சியில் முதலில் திருமகளை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல். ஆம், தீபம், பாசிட்டிவ் எனர்ஜி. தீபம் ஏற்றுவது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை பெருக்கி அமைதியாக தரும். வாழ்வில் உள்ள தடைகள், மனக்கவலைகளை போக்கும்.

வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி தேவியின் அருளை பெற்று தந்து செல்வ வளத்தை பெருக்கும் மன அமைதி நேர்மறை சிந்தனையை அதிகரிக்கும்.

0: வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. அறத்துப்பால் இன்றைய அதிகாரம் வாய்மை வெராசிட்டி ட்ரூஃபுல்னஸ். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமுன் தரும் பொருள். பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவும் இல்லை என்றும், நீங்காத அறவழி நலங்களை அளிப்பது அந்த வாழ்வே ஆகும் என்பதை இதன் பொருளாகும். தட் இஸ், தேர் இஸ் நோ ப்ரேஸ் லைக் நெவர் அட்டரிங் ஏ ஃபால்ஸ்ஹுட் விதவுட் கோசிங் எனி சஃபரிங். இட் வில் லீட் டு எவ்ரி வர்ச்சு. உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
0: தேனிசை பாடல்களே உங்களுக்காக தொடர்ந்து 8 மணி வரை உங்கள் நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள். புதிய செயல்களையும் அல்லது விஷயங்களையும் கற்றுக்கொள்ளவும் மகிழ்ச்சியாக இருக்கவும்

இந்த பாடலை நேயர்களின் விருப்பப்படி நாம் அன்புடன் வழங்குவோம். லிஸ்காலியே உளிர்ந்து மாமன் ராஜு நாயக்கன், உமிலா தேவி, ஜெசி நீருடேசன், அத்தினகி ஆதவன், கொஞ்சம் உளிர்ந்து கன்னிகை, பரமா, சதீஸ்வரன் ஆகியோர்

எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். நம்மையே கிடைக்கும் எல்லா நலமுடனும் வாழ வளமுடன் வலிமை தரும் இச்செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இந்த பாடலை அம்மா கமலா பழனியப்பன் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் நிம்யா சருவன் செல்வின் பத்மினி வினோதா ஷெலாஃபி குப்பன் ரூபா சமுப்பிள்ளை மாயா சாந்த் புனிமா சிவராணி பிரீத்தி விதுலா சரிகா அபிமா புனம் புவனம் தரன் குமாரன் அம்மா அம்பா செத்தி ஃப்ரம் காம்பே.

இன்னும் சில நேர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் அடுத்த பாடல் போர்ட்லூயி சூழலிருந்து அம்மா தேவி கணவன் தர்மா அப்பாசாமி குடும்பத்தார் ஒக்குள்ளே உளிருந்து அக்கா வனிதா கணவன் காசன் த்ரேபோன் வாக்குவா உளிருந்து அன்புள்ள அம்மா அமிர்தவல்லி பொன்னன் குடும்பத்தார் ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் மூக்கா உளிருந்து அம்மா நீலம் அமசி கணவன் கோவிந்தன் மற்றும் அன்பு மகள் அருவி பேட்டி நேசி மற்றும் அமாசை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

நான் உன் கூட்டியே அருமையான பாடலை சிறப்பாக உன்யோன் பா குளிர்ந்து திருமதி ஜீவா கோவிந்தன் மகன் கிசந்தன் மருமகள் ரிஷ்மா திசிகா அஸ்லே ஆயுஷ் நிலே சோபன் கிரகன் ஸ்ரேயா கிஷினி லட்சுமி மற்றும் கோவிந்தன் குடும்பத்தார் மருதமுத்து வெங்கடாப்பிள்ளி வைத்திலிங்கம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பு

பகைந்த பாடலை அழிபுரியும் ஊழிருந்து திருமுகம் மனைவி விமலா மகள்மார் பூமணி மற்றும் அரசி மருமகன் செந்தி அக்கா விமலா மகன் மாதவன் பேரன் விலாசினி பேரன் கவிஞன் மேலா மற்றும் குமாரேவன் குடும்பத்தார் மூட்டி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் From Beji Tombo, Uma Gangadu.

பழமொழி ஊக்கமது கேவிடே நெவர் கிவ் அப் இஃபோ. ஊக்கம் சொல்லாமல் மன துணிவோடு ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபாடு தேவை. கே விடாதே, நெவர் கிவ் அப் இஃபோ.

நல்ல புத்தகம் நல்கும் நன்னலம். புத்தகங்களும் படங்களும் நம் வாழ்க்கையில் முக்கியமான இடம் பெறுவது. நல்ல புத்தகங்கள் நல்ல படங்கள் மூலம் நாம் உண்மையான அறிவையும் உயர்ந்த வாழ்க்கை நடத்துகிறோம். ஆடலால் புத்தகங்களும் படங்களும் நம் வாழ்க்கையில் முக்கியமான இடம் பெறுகின்றன.

சிறப்பாக இந்த பாடலை வெண்ணிலா அன்பரசி மூரி பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா கணந்த அப்பா இசிலா பெரிய சித்தப்பா அழகன் மற்றும் உடன் பிறந்தோ ஜேசன் ஜேசி த்ரிஷா அத்தே சத்யவாணி மூரி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அமோரி ஊழிருந்து அப்பாய் சவித் அம்மையார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மகன் சந்திரன் மகள் மார்கள் மனுதா மனிதா பிஃபி வனிசா மற்றும் சிந்தி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

பாடாடுத்த பாடலை அலைபுரியும் ஊரிலிருந்து சரதா கன்யா பெண் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் ஜகா மகள் சாம்பவி மகன் புவனன் வருங்கால மருமகள் ஊர்வனி அம்மா வினுதா மற்றும் அக்கா விமலா பொன்னுசாமி குடும்பத்தார் கன்யா பெண் கோவிந்தன் கந்தப்பன் சிவன் பலமுதி ராமன் ராமசுவாமி வேதாச்சலம் மற்றும் தனி கன்னியாப்பெண் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பிகோம் பிளாக் ஊழலிருந்து தேவான் மற்றும் அக்னி ராமன் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு அம்மா வித்யா அப்பா கோபாலன் தங்கை தனிஷா அப்பாய் வினோதா மற்றும் ராமன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக அடுத்த பாடலை லக்கவையின் வாக்குவா ஊரில் வசிக்கும் அத்திச்சிமி ராமசுப்பு பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் சண்முகம் மகன் மேவின் மருமகள் விலாஷா மகன் இந்திரன் வாணி அமந்தா டிலன் மற்றும் ரமசுபு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். முகா ஊரிலிருந்து மளிகை பவதி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் விஷ்ணு மகள் புசிலா மகன் அழகன் ஓவியன் பிரீத்தி தர்ஷினி தங்கை ராஜன்றி ராஜம் சிவா தேஷன் ராஜமணி துன் நளினி ஜெசிகா ரசிகா மற்றும் பவதே குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். கற்றவோன் உளிருந்து ஓவன் ஆறுமுகம் பிறந்த நாள் விழாவுக்காக ஷாலினி மனோஜ் உர்வசி லேயா கேலி அப்பாய் கீதா தாத்தா ஷனன் தாத்தா நாதா சதா ஷனன் சந்திரினா பென் நிவன் நிஷி செல்வினா நெல்சன் ஜெவின் ராஜன் மயா சம் இதனை முன்னித்து இவருக்காக மாய் வினோதா இயாவு ஃப்ரம் பக்வா கருப்பன் குடும்பத்தார் ராசன் அருமுகம் தந்தாயன் ராமசுவாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். ஹைலாண்ட் சூழலிருந்து நீவன் யானா அவர்களுடைய மருதே அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா ஷாலன் ஷலன் அம்மா ஷிகா மெனன் ஷலன் நலிதா வனிசா சஞ்சீவா புவனா பூர்விசா ரியா திருவன் ஜோதிசன் குமலம் மற்றும் மருதே குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

பாடலை சரோஜா ஷாலினி நிம்லா விலா மயவன் கிசன் கங்காது மற்றும் வளைதன் குடும்பத்தார் லெஸ்காலியே மாரியம்மன் கோவில் சங்கத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் ஐயா வையாபுரி ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் இந்த பாடல் உங்கள் நிகழ்ச்சி இறுதிக்கு வருகின்றோம். அதாவது நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் வாழ்த்து பாடலுடன் நிறைவு பெறும். எமது அடுத்த ஒளிபரப்பில் சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொரிஷியசு வானொலியில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகிறவர் உங்கள் அன்பல அறிவிப்பாளி ஆஜி அரசிஞர்களே. நன்றி, வணக்கம். Wishing you all the best. Stay safe. Take care. Have a wonderful day ahead.

நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த வர்ஷா அவர்கள் வழங்கும் திலுகுபொழி நிகழ்ச்சி இடம்பெறும் துளி ராகாலு என்னும் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.